0: பல பல
1: ஹலோ
0: ஹூயிட்டா அண்ணா
1: ரோட்டாக்கார
0: பரபர மசியாரி
2: ஓஹா
0: ஹுயிட்டானினா
2: yes yes yes yes
0: ரிச்சு கோய மரகனு சிகாரேnga uto pfupi padza ardena
2: eh ndi mbula bozero zero mamelodi nda
0: ndikoni from dulo bozero zero dani tombudza mujezi wotoma
2: wo toma ba munna ndi vo Bobby McFerrin
0: ndi vo Bobby McFerrin ndi zvine na kwamba ini yazvo ehe vachiri
2: kwamba mara ei vege ofelawo mandani na zimonungo ina kuvufelo mara na mbukuta yangeokay
0: vo Bobby McFerrin
2: valanga kwake
0: vo Bobby McFerrin valiza mini
2: afuwo ndikosiyavozifela
0: vatetelesizorwagona ari yaka mujezi
2: wavuvirorwagona wavuviri ne ndiyava mulane vana vaitwa vo endinarel
0: vo endinarel
2: ya vadiza dram heila chirizo chinyaozofisel dram ndi mirumba kachivenda
0: tinganirweli zvaandani mara ari dopfa dzichivuya mugadoni
2: oha
0: oha
2: agalsi dwala vuzi
0: ndaya ndiuna